கன்னடராய யக்கொதுவகப்பு பிரியா பரிபுக்த பாக்கதன் அனி தெலுகு வல்லபராயுடு கலலோ கன்பிஞ்சி ஈ காவியான்னி ரச்சிஞ்சமனி அடிகினட்லு தெலுஸ்தூந்தி. சூடி குடுத்து நாச்சியார் அனே தமிழ பதானிக்கு சம்ஸ்கிருதீகரணமே ஆமுக்தமால்யதா. ஈ பிரபந்தானிக்கு நாயிக ஈமே. கோதா ஸ்ரீரங்கேஷுல கல்யாணமே ஆமுக்தமால்யதலோ இதி விருத்தம். இது என்னோ கல்பனலு கலிகின கிரந்தம். காணி இந்துலோ கத உந்தி. ஒகட்டி விஷ்ணு சித்தினி கத, ரெண்டவதி காண்டிக்க கேசித்வச்ச சம்வாதமு, மூடு கோதாதேவி கத, நால்கு மாலதாசரி கத, ஐது யாமனாச்சாரிய சரித்திரம். ஸ்ரீகிருஷ்ணதேவராயலு வர்ணனாப்பிரியுடு. ஈ வர்ணனலு கதலக்கு ஆட்டங்கம் காக்குண்டா கதா பிரயோஜனானிக்கு தோற்படுத்துனாய். விஷ்ணு சித்துடு மத்ஸ்யத்வஜுனி சபலோ விசிஷ்டாத்வைத சித்தாந்தான் பிரதிபாதிச்சாடு. காண்டிக்க கேசித்வஜுல சம்வாதம் வல்ல பகவந்துனி தரிசிச்சடானிக்கு காரணமைய யோகம் விவரிச்சபடிந்தி. சிவபக்தி பருடையின பாண்டியுனி வைஷ்ணவுனிகா மார்ச்சிந்தி யாமனாச்சாரிய சரித்திர. ஈ கத விஷ்ணுவு லட்சுமிக்கு செப்பினதி. பூதேவி கோதாதேவிகா ஜன்மிச்சடானிக்கு இது காரணமைந்தி. ஸ்ரீரங்கநாதுடு மாலதாசரி கதனு விஷ்ணு சித்துனிக்கு செப்பாடு. ராயல நிசித பரிசீலனா திருஷ்டிக்கு பாவனா பலானிக்கு நிறுவுட்டார்கள் ஈ காவியம்லோனி வர்ணனலு. சாமான்யுல ஜீவன விவகாராலு ஆச்சாராலு சம்பிரதாயாலு சகஜங்க வர்ணிஸ்து கதாகமனானிக்கு ஆட்டங்கம் லேகுண்டா சாகிந்தி. லலிதோ